குருதாஸ் சதுகுருக்கு ஏசி உடையாயி புத்திர குலத்தரு விச்சே கதப்பாயி ஏசி சேவக சேவாகர ஜிஸ்கா ஜியோதியாக தர